0: 各个方面地铁工轨线展开维修工作。N11 港湾站和 N16 多米戈站之间的地铁站，将在来日的星期五和星期六晚上11点左右提早关闭。22号接驳巴士将在这些受影响的地铁站为乘客提供服务。
1: 欢迎您的高温度第一列巴拉马里斯புதுப்பிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக வடக்கு கிழக்கு தரத்தில் NE1 ஹாவோபிரான் நிலையத்திற்கும் NE6 டோமிகாப் நிலையத்திற்கும் இடையிலான ரயில் சேவை வரும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இரவு சுமார் 11 மணியளவு முன்கூட்டியே நிறுத்தப்படும். பாதிக்கப்படும் நிலையங்களுக்கு இடைவெளி பேருந்து 22 சேவை வழங்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.